0: வருத்தேன், கொண்டாவே கொண்டாந்தாலும் வருத்தேன், மோட்டாவே மோட்டந்தாலும் வருத்தேன், கொல்லுங்கோ கொல்லுந்தாலும் வருத்தேன், மறுசுதீவு மறுசூரிந்தாலும் வருத்தேன், டிக்கவே டிக்கந்தாலும் வருத்தேன், டிக்கவா டிக்கவா சுசுக்கந்தாலும் வருத்தேன், சுசுக்கவா கொண்டாந்தாலும் வருத்தேன், சிவுயே லேசிந்தாலும் அம்சவு சுசிந்தாலே அம்மோட்டாவு மோட்டந்தாலே பபருவே பபருந்தாலே கேக்கவே கேக்கந்தாலே ஜனி ஹாமன் மோட்டந்தூலம் வருத்தின், துஜானி ஹாமன் மோட்டந்தூலம் வருத்தின், ஹாமன் மோட்டந்தூலம் வருத்தின், துஜானி ஹாமன் மோட்டந்தூலம் வருத்தின்,
1: கிளாசோரோ ஹரமி கருண்டு புலை அமீனா ராவ் ஹரமி கருங்க சுரோ பரஸ்கரம் துணி வாச்சிரேன் அதிகமா மோடுடனே சுரோ பரஸ்கரம் துணி வாச்சிரேன்